ஆகாஷ்பணி பவனிப்பட்டோன. சமய பத்தம தினம் பாரட்டா ஸ்ருதிபந்துக்கு ஹார்திக அபிவாதன ஜனை ஆரம்ப கருச்சு ஆஜிர த்வித்தீய அதிவேசன கார்யக்கிரம ஆம கேந்திரரு பிரச்சாரித ஹெச்சு மீடியம் ஓவ்ரே 248 மீட்டர் ததா 1206 கிலோஹர்ஸ் எஃப்எம் ஜோகே 100.3 மெகாஹர்ஸ் ஏவம் நியூஜன் ஏஆர் ஆப் மாத்தியமரி ଅଧିବେଶନ ଆରମ୍ଭରେ ନେଇ ଆସିଛୁ ଶ୍ରୋତାବନ୍ଧୁ କେତୋଟି ସୁଗମ ସଙ୍ଗୀତ। ତାହେଲେ ପ୍ରଥମେ ଆସନ୍ତୁ ଶୁଣିବା ଶିଳ୍ପୀ ଅଶୋକ କୁମାର ରଥଙ୍କ କଣ୍ଠରେ ନିରଞ୍ଜନ ଦାସଙ୍କ ରଚନାରୁ କି ଚିଠି ଲେଖିବି ଆଗ ପ୍ରିୟତମା ବେଦନାର ଲୁହ ପି ବୁକୁ ତଳେ ମୋର ଯେତେ କୋହ ଥିଲା ଯାଇଛି ବରଫ ହୋଇ।